0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS தமிழ். மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 29 தேதி, ஆணித்திங்கள், 15 நாள், திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் சரண்யா பாலகிருஷ்ணன். எஸ்பிஎஸ் தமிழ் ஒளிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான உறஞ்சுரி ஒய்ரங் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேயர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் இரவு 8 மணிக்கு மறு ஒளிபரப்பாகவும் ஒழிக்கிறது. இனி இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் முக்கிய நிகழ்ச்சி என்னவென்று பார்க்கலாம்.
3: It's not unusual when you're making major tax reforms like we are for there to be consultation, for there to be multiple pieces of legislation.
4: Treasury Secretary said the same. We're going to get less houses. How do you solve a housing supply crisis with less houses?
2: லேபர் அரசின் புதிய வரி சீர்திருத்த சட்ட முன்வடிவு செனட் சபையில் கிரீன்ஸ் கட்சியின் ஆதரவுடன் கடந்த வாரம் வியாழக்கிழமை நிறைவேறியது. இது குறித்த செய்தியின் பின்னணி, ஆட்டிசம் உடன் வாழும் தனது வாழ்க்கை பயணத்தை, கோகுல் சங்கர் அவர்கள் தான் யார் என்பதையும், வாழ்க்கையில் முன்னேற அவருக்கு உதவிய ஆதரவு குறித்து பகிர்ந்துள்ளார். அதைத் தொடர்ந்து இயக்குநர் கே பாக்யராஜ் அவர்கள் கடந்த சனிக்கிழமை 27 தனது 73 காலமானார். அவர் எஸ்பிஎஸ் தமிழ் ஒளிபரப்பிற்கு வழங்கிய நேர்முகத்தின் மறு ஒளிபரப்பு, அதனோடு மேலும் உலக செய்திகள் தொகுப்பு ஆகியவை ஒலிக்க உள்ளன. இவை ஒலிப்பதற்கு முன்னர் முதலில் செய்திகள்.

0: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஎஸ் தமிழ் ஒளிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் சரண்யா பாலகிருஷ்ணன். 16 வயதுக்குட்பட்டவர்களின் சமூக ஊடக கணக்கு தடையை அமல்படுத்த அரசு புதிய சட்டத்தை கொண்டுவரவுள்ளது. இதன்படி விதிமுறைகளை மீறும் நிறுவனங்களுக்கு 99 மில்லியன் டாலர் வரை அபராதம் விதிக்கப்படும். மேலும் இ சேஃப்டி ஆணையருக்கு கூடுதல் அமலாக்க அதிகாரங்களும் வழங்கப்பட உள்ளன. 16 வயதுக்குட்பட்டவர்களில் சுமார் 70% பேர் இன்னும் தங்கள் கணக்குகளை பயன்படுத்தி வருவதாக சிட்னி பல்கலைக்கழகத்தின் டிஜிட்டல் தொடர்பு மற்றும் கலாச்சார பேராசிரியரான டெரி ஃப்ளூ தெரிவித்துள்ளார். முதலீடாக வாங்கப்படும் சொத்துக்கள் தொடர்பாக விதவை வரி என வர்ணிக்கப்படும் வரிவிதிப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்படும் என்று பொருளாளர் ஜிம் சார்மஸ் தெரிவித்துள்ளார். கணவன் மனைவி இருவர் சேர்ந்து வைத்திருக்கும் முதலீட்டு சொத்தில் ஒருவர் இறந்தாலோ அல்லது தம்பதியினர் பிரிந்தாலோ வரிச்சலுகை இழக்காத வகையில் புதிய சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று தெரிவித்துள்ளனர். இந்த வரி மாற்றத்தால் தங்கள் தொகுதி மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக ஸ்கை நியூஸுக்கு அளித்த பேட்டியில் லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜூலியன் லீசர் தெரிவித்துள்ளார். தாய்லாந்தில் 17 வயதுடைய சிறுமி துன்சனோக் டோன்ஹாம்லாவின் மரணம் தொடர்பான குற்றச்சாட்டில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 45 வயது சைமன் கார்மன் கைது செய்யப்பட்டார். சைமன் கார்மன் என்பவர் பட்டாயாவில் 17 வயதுடைய துன்சனோக் டோன்ஹாம்லாவை அழைத்து தனது ஹோட்டல் அறைக்கு கொண்டு சென்றதாகவும் பின்னர் அச்சிறுமியின் உடல் ஒரு சூட்கேஸில் வைத்து அவர் தங்கியிருந்த இடத்திலிருந்து சுமார் 10 நிமிட தூரத்தில் உள்ள ரயில் பாதையில் அருகே வீசப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் அவரை விசாரித்த தாய்லாந்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கார்மன் ஆஸ்திரேலியாவுக்கு பறக்க முயன்றபோது பாங்காக் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். தென் ஆஸ்திரேலியாவில் இடம்பெயரும் ஒரு பறவையின் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டாலும் அது உள்ளூர் வனவிலங்கு பறவைகளுக்கு பரவியதற்கான ஆதாரம் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜூன் 20 முதல் கிடைத்த தகவலின்படி 23 பறவைகள் பரிசோதிக்கப்பட்டதில் ஒரு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
1: Significant mortalities in wildlife. So they have, of course, been helping in terms of reporting individual cases, and we've been managing them through the hotline as we do with every other call, but no evidence that this has spread into wildlife populations, which is excellent news.
0: மேலும் தொற்றுகள் உள்ளனவா என்பதை அறிய கள அதிகாரிகளும் ஹெலிகாப்டர்களும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன என தலைமை கால்நடை மருத்துவர் ஸ்கை ஃப்ரியன் தெரிவித்துள்ளார். நியூ சவுத் வேல்ஸ் கடற்கரையில் ஆண்டு முழுவதும் சுறா கண்டறியும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவதை விலங்கு உரிமை அமைப்புகள் வரவேற்றுள்ளன. அதே நேரத்தில் சுறா வலைகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன. கடற்கரை சுறா வலைகளில் சிக்கப்படும் விலங்குகளில் பெரும்பாலானவை சுறா இனங்கள் அல்ல. அவற்றில் ஆபத்தான நிலையில் உள்ள உயிரினங்களும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: That the drones funded under this program will fly up and down the New South Wales coast. We have around 150 drones deployed in this program at 72 sites.
0: மாநில அரசு 120 மில்லியன் திட்டத்தின் ஒரு பகுதியாக ட்ரோன் கண்காணிப்புக்கு கூடுதலாக 34 மில்லியன் செலவிடுகிறது. இந்த திட்டம் ஆண்டுக்கு சுமார் 220,000 மணி நேரம் சுறா கண்காணிப்பை சர்ஃப் லைஃப் சேவிங் NSW வழங்கவுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஈரான் ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை தடுக்க முயன்றால் அதன் ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் தொடரும் என அமெரிக்காவின் ஐநா தூதர் மைக் வால்ஸ் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தங்கள் நிர்ணயித்த விதிகளை மீறி கப்பல்கள் செல்ல முயன்றால் பதற்றம் அதிகரிக்கும் என்று எச்சரித்துள்ளனர். பாகிஸ்தான் மேற்கொண்ட சமரச முயற்சியால் இந்த மாத தொடக்கத்தில் தற்காலிக ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தாலும் கப்பல் போக்குவரத்து விதிகள் குறித்து இருதரப்புக்கும் இன்னும் கருத்து வேறுபாடுகள் நீடிக்கின்றது. இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நேயர்களே, இது SBS தமிழ். நமது நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு SBS சவுத் ஏஷியன் சேனலில் நீங்கள் நேரலையாக கேட்கலாம். எமது நிகழ்ச்சிகளின் மறு ஒலிபரப்பை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் SBS 2 அலைவரிசையில் 8 மணிக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது
3: நம்மளும் மனுஷால்னு புரியணும், அப்புறம் நம்மளும் வாழ்கிறோம் இந்த உலகத்தில் புரியணும், நம்மளை இன்க்ளூட் பண்ணாமல் அப்புறமே எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு புரியணும்.
0: ஆர்டிசம் உடன் வாழும் தனது வாழ்க்கை பயணத்தை கோகுல் சங்கர்

0: SBS South Asian.
1: Your news from here
0: and hits from home.
2: Miami, July 5th and July 31st. Ice Cube's Big 3 is back at the Amerant Bank Arena. Featuring big stars like Dwight Howard, Joe Johnson, Lance Stephenson, and more. And featuring your home team, the Miami 305, led by Michael Beasley. Grab your tickets now at big3.com/tickets or Ticketmaster. Presented by iHeart.
3: இது குறித்து செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறார் செல்வி இன்பசேகரன்.
4: ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரத்தை பெரிதும் மாற்றக்கூடிய வரி சீர்திருத்தங்கள் ஃபெடரல் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. லேபர் கட்சி மற்றும் கிரீன்ஸ் கட்சிகளுக்கிடையே கடைசி நேரத்தில் ஏற்பட்ட உடன்பாட்டின் பின்னணியில் இந்த முக்கியமான சட்ட மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன. மே மாத பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் முதன்முறையாக அறிவிக்கப்பட்ட இந்த மாற்றங்கள் முதலீடுகள், வீட்டுச் சந்தை, ஓய்வூதிய நிதிகள் மற்றும் தொழிலாளர்களின் வரி செலுத்தும் முறைகளில் அடிப்படையான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. அடுத்ததாக லேபர் அரசின் புதிய வரி மாற்றங்கள் என்ன, அவை யாரை பாதிக்கும், எப்போது நடைமுறைக்கு வரும் என்பதையும் விரிவாக பார்ப்போம். நாடாளுமன்றத்தில் எவ்வாறு இந்த மாற்றங்கள் நிறைவேற்றப்பட்டன? செனட் சபையில் லேபர் அரசு சிறுபான்மையில் இருந்ததால் புதிய வரி சீர்திருத்த சட்ட முன்வடிவு நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளின் ஆதரவு அவசியமாக இருந்தது. மொத்தமாக 9 வாக்குகள் தேவைப்பட்ட நிலையில் கிரீன்ஸ் கட்சி தங்களின் 10 செனட் வாக்குகளை லேபருக்கு வழங்க ஒப்புக்கொண்டது. இந்த ஆதரவை பெற லேபர் அரசு சில முக்கிய திருத்தங்களை சட்ட முன்வடிவில் செய்தது. அதில் முக்கியமாக செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனிவேஷன் நிதிகளில் உள்ள ஓர் லூப் ஹோல் மூடப்பட்டது. எதிர்காலத்தில் இந்த வரி சீர்திருத்தங்களை திரும்பப் பெற அனுமதிக்கும் விதிமுறை நீக்கப்பட்டது. தேசிய மாற்றுத்திறனாளர்கள் காப்பீட்டுத் திட்டம் NDIS சீர்திருத்தம் 8 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டது. இந்த உடன்பாட்டின் மூலம் லேபர் அரசின் வரி சீர்திருத்தங்கள் சட்டமாகிவிட்டன. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சர்ச்சைக்குரிய வரி சீர்திருத்த சட்டங்களால் தொழிலாளர்கள், முதல் முறையாக வீடு வாங்குபவர்கள் மற்றும் எதிர்கால தலைமுறைகள் பயனடைவார்கள் என ஃபெடரல் கருவூல காப்பாளர் ஜிம் சாமஸ் தெரிவித்தார்.
5: We intend to address that. It's not unusual when you're making major tax reforms like we are for there to be consultation, for there to be multiple pieces of legislation.
4: ஆனால் இந்த வரி சீர்திருத்தங்கள் வீட்டு வசதி நெருக்கடியை மேலும் மோசமாக்கி சமூக ஒற்றுமையை மேலும் சிதைக்கும் என்று கோலிஷன் கூட்டணி விமர்சித்துள்ளது. சமூகத்தில் அதிகரித்து வரும் அதிருப்திக்கு லேபர் அரசின் கொள்கைகளே ஒரு காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் ஆங்கஸ் டெய்லர் தெரிவித்தார்.
6: Budget papers say as a result of their tax changes we are going to get less houses. Treasury secretary said the same. We're going to get less houses. How do you solve a housing supply crisis with less houses?
4: செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனிவேஷன் நிதிகளில் இருந்த லூப் ஹோல் மூடப்பட்டது. பொதுவாக ஓய்வூதிய நிதிகள் கடன் வாங்கி முதலீடு செய்வதை அனுமதிக்காது. ஆனால் சில விதிமுறைகளை பயன்படுத்தி செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனிவேஷன் நிதிகள் வீடு போன்ற சொத்துக்களை வாங்க கடன் பெற முடிந்தது. இந்த கடன்கள் தற்போதைய நிலையில் மொத்த வீட்டு கடன்களில் 1% மட்டுமே இருந்தாலும் எதிர்காலத்தில் முதலீட்டாளர்கள் அதிக அளவில் செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனிவேஷன் நிதிகளுக்குள் செல்லும் அபாயம் இருப்பதாக கிரீன்ஸ் கட்சி வாதிட்டது. புதிதாக நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த புதிய சட்ட திருத்தத்தின் மூலம் செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனிவேஷன் நிதிகள் இனி கடன் வாங்கி வீடுகளை முதலீடாக வாங்க முடியாது. ஓய்வூதிய நிதிகள் ஓய்வுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படை நோக்கம் பாதுகாக்கப்படுகிறது. வீட்டுச் சந்தையில் முதலீட்டாளர்களின் அதிகப்படியான அழுத்தம் குறைக்கப்படுகிறது. மூலதன லாப வரி கேபிட்டல் கெயின் டாக்ஸ் மாற்றங்கள். 50% கேபிட்டல் கெயின் டாக்ஸ் மூலதன லாப வரி தள்ளுபடி இனி இல்லை. 2027 July 1 முதலீட்டு சொத்துக்களை விற்பனை செய்ததில் கிடைக்கும் லாபத்திற்கு வழங்கப்பட்டு வந்த 50% CGT கேபிட்டல் கெயின் டாக்ஸ் மூலதன லாப வரி தள்ளுபடி நீக்கப்படுகிறது. அதற்கு பதிலாக செலவின் அடிப்படையிலான மதிப்பீடு காஸ்ட் பேஸ்ட் இண்டெக்ஸேஷன் நடைமுறைக்கு வரும். குறைந்தபட்சம் 30% வரி விதிக்கப்படும். இதன் மூலம் நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு கிடைத்த வரி சலுகைகள் குறைக்கப்படுகின்றன. சிறு தொழில்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்களுக்கு விலக்கு. ஆண்டுக்கு 10 மில்லியனுக்கு குறைவாக வருமானம் ஈட்டும் சிறு நிறுவனங்களுக்கு 50% கேபிட்டல் கெயின் டாக்ஸ் மூலதன லாப வரி தள்ளுபடி தொடரும். மேலும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் நிறுவனர்கள், பங்குதாரர்கள் மற்றும் ஆரம்ப

0: முதலீட்டாளர்களுக்கான தனிப்பட்ட விலக்கு குறித்து அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. புதிய நிறுவனங்களுக்கு முதலீடு வருவதில் தடையில்லாமல் இருக்க இதை அரசு பரிசீலிக்கிறது என்று கூறப்படுகிறது. நெகட்டிவ் கியரிங் மாற்றங்கள். லேபர் அரசின் முக்கிய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை வாக்குறுதிகளில் ஒன்றாக பழைய வீடுகளுக்கான நெகட்டிவ் கியரிங் முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது. 12ஆம் தேதி மே மாதம் 2026 மாலை 7:30 முன் வாங்கப்பட்ட அல்லது ஒப்பந்தம் செய்யப்பட்ட வீடுகளுக்கு மட்டுமே நெகட்டிவ் கியரிங் பொருந்தும். அந்த தேதிக்கு பின் வாங்கப்படும் பழைய வீடுகளுக்கு நெகட்டிவ் கியரிங் கிடையாது. புதிதாக கட்டப்பட்ட வீடுகள், சில அரசின் வீட்டு திட்டங்களில் உள்ள வீடுகளில் செய்யப்படும் முதலீடுகளுக்கு நெகட்டிவ் கியரிங் உண்டு. வீட்டு முதலீடுகளை புதிய கட்டுமானத்திற்கு திருப்புதல், முதல் முறையாக வீடு வாங்குபவர்களுக்கு சந்தையை எளிதாக்குதல், வீட்டு விலையை கட்டுப்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுக்காக இம்மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அடுத்ததாக தொழிலாளர்களுக்கான புதிய வரி சலுகைகள். 2027 ஜூலை 1 முதல் அனைத்து வேலை செய்யும் ஆஸ்திரேலியர்களும் தானாகவே $250 வரி சலுகைக்கு தகுதியாளர்களாக இருப்பார்கள். இதனால் வரி விலக்கு வரம்பு $18,200 இருந்து $19,985 உயர்கிறது. குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் பெறும் தொழிலாளர்களுக்கு நேரடி நன்மை உண்டாகும். $1,000 உடனடி வரி கழிவு, இன்ஸ்டன்ட் டிடெக்ஷன். 2026-27 நிதியாண்டிலிருந்து வேலை தொடர்பான செலவுகளுக்கு $1,000 வரை ரசீது இல்லாமலேயே வரி கழிவு பெற முடியும். தற்போதைய $300 வரம்பு நீக்கப்படுகிறது. இதன் மூலம் வரி தாக்கல் நடைமுறை எளிதாகும். சிறிய செலவுகளுக்காக ரசீது சேகரிக்கும் சிரமம் குறையும். இந்த வரி சீர்திருத்தங்கள் மூலம் லேபர் அரசு முதலீட்டுத் துறையில் உள்ள வரி சலுகைகளை சமநிலைப்படுத்தவும், வீட்டுச் சந்தையை நியாயமானதாக மாற்றவும், தொழிலாளர்களின் வரி சுமையை குறைக்கவும், அரசின் வருவாயை நிலைப்படுத்தவும் என்ற இலக்குகளை நோக்கி நகர்கிறது. ஆனால் முதலீட்டாளர்கள் மற்றும் சிறு தொழில் அமைப்புகள் இந்த மாற்றங்கள் முதலீட்டு ஆர்வத்தை குறைக்கக்கூடும் என கவலை தெரிவித்துள்ளனர். அதே சமயம் சமூக நலன் மற்றும் வீட்டு வசதி மேம்பாட்டுக்கு இது ஒரு முக்கியமான படியாக பார்க்கப்படுகிறது. லேபர் அரசின் இந்த புதிய வரி சீர்திருத்த மாற்றங்கள் ஆஸ்திரேலிய பொருளாதாரத்தில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் முக்கியமான சட்ட திருத்தங்களாகும். ஓய்வூதிய நிதிகள், வீட்டு முதலீடு, மூலதன லாப வரி மற்றும் தொழிலாளர்களின் வரி சலுகைகள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த சீர்திருத்தங்கள் சமநிலை மற்றும் நியாயமான பொருளாதார அமைப்பை உருவாக்கும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வரும் ஆண்டுகளில் இந்த மாற்றங்கள் நடைமுறையில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையும், பொதுமக்கள் மற்றும் சந்தை அதற்கு எவ்வாறு பதிலளிக்கின்றன என்பதையும் கவனிப்பது முக்கியமாக இருக்கும்.
1: விளம்பர இடைவெளியின் பின் செய்தியின் பின்னணி தொடரும்.
2: What you think of my new saddle, Lizard?
3: Oh yeah, swell, mate. Proper comfy.
2: Just one of the upgrades I've added to this puppy.
3: What else have you got on here?
2: New air intake filter, quick shifter, and a beefy muffler.
3: Well, that's why you ride with Geico Motorcycle Insurance, so you can cover your custom parts and equipment. Now let's hear that muffler purr.
2: All right, hang on tight to my love handles.
4: It feels good to ride with help. It feels good to Geico.
5: Starting a new life in Australia isn't easy.
6: A lot of companies have rejected me.
7: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
5: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
8: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
1: Music. நேயர்களே, செய்தியின் பின்னணி தொடர்கிறது. செய்தியின் பின்னணியில் நீங்கள் கேட்கவிருப்பது: மீண்டும் அமெரிக்கா ஈரான் இடையே மோதல், பிரான்ஸ் உடனான உறவை முறித்த புர்கினா, வாசோ ருவாண்டா எதிராக காங்கோ சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு, துருக்கி குர்து கிளர்ச்சி குழுவுக்கு இடையிலான உடன்பாட்டின் நிலை, வெனசுலாவை நிர்மூலமாக்கிய நிலநடுக்கம் உள்ளிட்ட உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கிறார் நமது தமிழக செய்தியாளர் தமிழ் பிரபாகரன்.
9: ஈரானிய பகுதிகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து பஹ்ரைன் மற்றும் குவைத் மீது ஈரானிய படைகள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ஈரான் அமெரிக்கா விவகாரத்தில் அமைதி நிலை திரும்பும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போதைய தாக்குதல்களால் மேற்காசிய பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த தாக்குதல்களை உறுதிப்படுத்தியிருக்கும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை, குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் அலி அல் சலேம் விமானப்படை தளம் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் ஐந்தாவது கடற்படை தளம் ஆகியவற்றின் மீது பேலஸ்டிக் ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் ஏவியதாக கூறியுள்ளது. இந்த தாக்குதல்கள் தனது இறையாண்மையை மீறியுள்ளதாக கூறியிருக்கும் பஹ்ரைன், இது பிராந்தியத்தில் பதற்றத்தை தணிப்பதற்கும் ஸ்திரத்தன்மைக்கான வாய்ப்புகளையும் சீர்குலைக்கும் செயல் எனவும் கண்டித்துள்ளது. ஈரானின் தாக்குதல் குவைத்தின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறும் செயல் என குவைத் குறிப்பிட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை அன்று ஈரான் நாட்டின் சிரிக், பந்தர் இ லெங்கே, கெஷிம் தீவு உள்ளிட்ட பகுதிகள் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தியது. பனாமா நாட்டு கொடியுடன் பயணித்த கிகு என்ற எண்ணெய் கப்பல் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்த அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு, ஹார்மோஸ் சிந்தனை பகுதி மற்றும் அதன் அருகில் உள்ள பல்வேறு இடங்களில் இருந்த ஈரானின் 10 இராணுவ இலக்குகள் மீது அமெரிக்க கடற்படை மற்றும் விமானப்படை தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. ஈரான் தாக்குதல் நடத்திய கப்பலில் 20 லட்சம் பீப்பாய்களுக்கும் அதிகமான கச்சா எண்ணெய் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் தெற்கு பகுதியில் அமெரிக்கா நடத்திய சமீபத்திய தாக்குதல்களை கண்டித்திருக்கும் ஈரானின் வெளியுறவு அமைச்சகம், புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள போர் நிறுத்தத்தை மீறும் கொடூரமான தாக்குதல்கள் இவை என கூறியுள்ளது. மேலும் அடுத்த 30 நாட்களுக்கு ஹார்மோஸ் சிந்தனை முழுமையாக ஈரானின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றும், அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலும் ஏற்கனவே பதற்றமாக உள்ள சூழலை மேலும் மோசமாக்கும் என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த வேலையை இராணுவ ரீதியாக நிறைவு செய்யப் போவதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பிரான்ஸ் உடனான தூதரக உறவுகளை ஆப்பிரிக்க நாடான புர்கினோ ஃபாசோ முறித்து கொண்டுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் புர்கினோ ஃபாசோ அரசு, 2026 ஜூன் 26 முதல் பிரான்ஸ் உடனான தூதரக உறவுகளை முறித்துக்கொள்ள முடிவு செய்துள்ளதாக புர்கினோ ஃபாசோ அரசாங்கம் தேசிய மற்றும் சர்வதேச சமூகத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறது என்று தேசிய தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தொடர்ந்து தனது நலன்களுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கும் புர்கினோ ஃபாசோ அரசு தரப்பு, பரஸ்பர மரியாதை, பரஸ்பர நம்பிக்கை, உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாமை மற்றும் தேசிய இறையாண்மை ஆகிய கொள்கைகளின் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்துவதற்கான அத்தியாவசிய சூழல் தற்போது இல்லை என்று புர்கினோ ஃபாசோவின் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் கில்பர்ட் ஓடிரோகோ தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் உடனான உறவுகள் குறித்த மறு ஆய்வுக்கு பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறியுள்ள அவர், நாச வேலைகளில் ஈடுபடும் அமைப்புகளுக்கும் எங்கள் நாட்டையும் சாகல் பிராந்தியத்தையும் துயரத்தில் ஆழ்த்தும் பயங்கரவாதிகளுக்கும் பிரான்ஸ் அளித்து வரும் தீவிர ஆதரவின் மூலம் அதன் புதிய காலனித்துவ லட்சியங்கள் வெளிப்படுகின்றன என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இதன் மூலம் புர்கினோ ஃபாசோவின் முன்னாள் காலனித்துவ ஆட்சியாளரான பிரான்சுக்கும் புர்கினோ ஃபாசோவின் அரசுக்கும் இடையில் தீவிர முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் பிரான்ஸ் உடனான உறவுகளை துண்டிக்கும் முடிவு முற்றிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவுகள் சார்ந்தது மட்டுமே என்றும், புர்கினோ ஃபாசோ மற்றும் பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு இடையிலான வரலாற்று, மனித, கலாச்சார மற்றும் சமூக உறவுகளை இது கேள்விக்குள்ளாக்கவில்லை என்றும் புர்கினோ ஃபாசோ அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் புர்கினோ ஃபாசோவில் உள்ள பிரெஞ்சு குடிமக்கள் சட்டப்படி தொடர்ந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் கடந்த 3 தசாப்தங்களாக நிகழ்ந்ததாக கூறப்படும் அத்துமீறல்கள் மற்றும் மனிதுரிமை மீறல்களில் ருவாண்டாவுக்கு பங்கு உள்ளதாக அந்நாட்டின் மீது சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ருவாண்டாவின் எல்லையை ஒட்டியுள்ள கிழக்கு காங்கோ பகுதியில் பல ஆண்டுகளாக நடைபெற்ற படுகொலைகள், மக்கள் இடம்பெயர்வு மற்றும் கொடூரமான செயல்களுக்கு ருவாண்டா அரசு நேரடி பொறுப்பேற்க வேண்டும் என்று குற்றம் சாட்டி சர்வதேச நீதிமன்றத்தில் காங்கோ அரசு மனுவை தாக்கல் செய்துள்ளது. வழக்கை தொடங்குவதற்கான காங்கோ ஜனநாயக குடியரசின் விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்திய சர்வதேச நீதிமன்றம் இந்த விவகாரமானது 1996 முதல் இன்று வரை ருவாண்டாவில் இழைக்கப்பட்ட அத்துமீறல்கள் தொடர்பானது என்று தெரிவித்துள்ளது. ருவாண்டாவில் 1994 துட்சி இனத்தவருக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு பின்னர் சாயிர் மற்றும் அதனைத் தொடர்ந்து காங்கோ ஆகிய நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் வசித்த ஹூட்டு இனத்தவரையே இந்த அத்துமீறல்கள் முதன்மையாக இலக்கு வைத்திருந்தன என்று அந்த விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1994 நடைபெற்ற ருவாண்டா இனப்படுகொலைக்கு பின்னர் ருவாண்டா ஆயுதப்படைகள் மற்றும் M23 ஆயுத அமைப்பால் உருவாக்கப்பட்ட காங்கோ ரிவர் அலையன்ஸ் எனப்படும் AFC கூட்டணி, AFDL எனப்படும் காங்கோ சயிர் விடுதலைக்கான ஜனநாயக படைகளின் கூட்டணி உள்ளிட்ட ப்ராக்சி குழுக்கள் இணைந்து காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதிகளில் சட்டவிரோத இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக காங்கோ அரசின் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அகதி முகாம்கள், கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களை இலக்காக கொண்ட இந்த நடவடிக்கைகள் முதல் மற்றும் இரண்டாம் காங்கோ போர்களின் போது மட்டுமின்றி இன்றும் நீடிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. துருக்கி அரசுக்கு எதிராக குர்து மக்களுக்கான உரிமைகளை கோரி பல பத்தாண்டுகளாக கிளர்ச்சியில் ஈடுபட்டு வந்த PKK எனப்படும் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சிக்கும் துருக்கி அரசுக்கும் இடையே கடந்த ஆண்டு உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியின் கலைப்பு நடவடிக்கையை விரைவுபடுத்தும் வகையிலான ஒரு சட்ட கட்டமைப்பை உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அது விரைவில் நாடாளுமன்றத்தின் பரிசீலனைக்கு கொண்டுவரப்படும் என்றும் துருக்கி அதிபர் தயிப் எர்டோகன் தெரிவித்திருக்கிறார். துருக்கி அரசுக்கு எதிராக குர்து மக்களுக்கான உரிமைகளை கோரி பல பத்தாண்டுகளாக கிளர்ச்சியில் ஈடுபட்டு வந்த PKK எனப்படும் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சிக்கும் துருக்கி அரசுக்கும் இடையே கடந்த ஆண்டு உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியின் கலைப்பு நடவடிக்கையை விரைவுபடுத்தும் வகையிலான ஒரு சட்ட கட்டமைப்பை உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அது விரைவில் நாடாளுமன்றத்தின் பரிசீலனைக்கு கொண்டுவரப்படும் என்றும் துருக்கி அதிபர் தயிப் எர்டோகன் தெரிவித்திருக்கிறார். ஈரான் போர் மற்றும் அதன் காரணமாக பிராந்தியத்தில் ஏற்படக்கூடிய நிலையற்ற தன்மை குறித்த கவலைகள் காரணமாக துருக்கி அரசுக்கும் குர்து படைக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை கடந்த சில மாதங்களாக முடங்கியிருந்த நிலையில் இந்த நடவடிக்கை குர்து விவகாரத்தில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. சிறையில் உள்ள PKKவின் தலைவர் அப்துல்லா ஓகலானின் வேண்டுகோளை ஏற்று 2025 மே மாதத்தில் ஆயுதங்களை கைவிட்டு ஆயுத அமைப்பை கலைக்க முடிவு செய்யப்பட்டது. ஒரு புதிய சட்ட கட்டமைப்பை உருவாக்குவதற்கான திட்டங்களை துருக்கி கடந்த நவம்பரில் அறிவித்திருந்த போதிலும் துருக்கி அரசு மிக மெதுவாக செயல்படுவதாக அந்நாட்டின் குர்து அரசியல்வாதிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். வரும் July 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் துருக்கியில் நடைபெறவுள்ள நேட்டோ உச்சிமாநாட்டைத் தொடர்ந்து ஜூலை மாத மத்தியில் இந்த புதிய சட்ட வரைவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1430 உயர்ந்துள்ளது. இதில் காணாமல் போன சுமார் 70,000 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பேரிடரால் மேலும் 3,200 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 3,100 பேர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் வெனிசுலாவின் முக்கிய அரசியல்வாதிகளில் ஒருவரான ஜார்ஜ் ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். கடந்த புதன்கிழமை மாலையில் 1 நிமிட இடைவெளியில் 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் தாக்கியதில் வெனிசுலாவின் வடக்கு பகுதியில் கட்டிடங்கள் தரைமட்டமாயின. இதைத் தொடர்ந்து உயிர் பிழைத்தவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. சுமார் 53,000 மக்கள் வசிக்கும் வெனிசுலாவின் கரீபியன் கடற்கரை பகுதியான கரிபெல்லேட்டா இதில் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
1: இத்துடன் செய்தியின் பின்னணி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். பின்வரும் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்கவிருப்பது, அண்மை காலத்தில் கே பாக்யராஜ் அவர்கள் கடந்த சனிக்கிழமை 27 தனது 73 வயதில் காலமானார். அவர் SBS தமிழ் ஒளிபரப்பிற்கு 2014 வழங்கிய நேர்முகத்தின் மறு ஒளிபரப்பு காத்திருக்கிறது. தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள்.
10: Miami, July 5th and July 31st. Ice Cube's Big 3 is back at the Amerant Bank Arena. Featuring big stars like Dwight Howard, Joe Johnson, Lance Stephenson, and more. And featuring your home team, the Miami 305, led by Michael Beasley. Grab your tickets now at big3.com/tickets or Ticketmaster. Presented by iHeart.
11: Geico knows there's a home you and a road you. Right now you're hearing home you. He's not in an RV. He's at home, watching the great outdoors on TV.
12: For the lone gazelle, there sadly is no escape.
11: Meanwhile, Road You always has an escape in an RV covered with Geico's added 24/7 emergency roadside service, so he can explore more of the great outdoors in real life. Except maybe the ravine where the gazelle got stuck. Road You should avoid that. It feels good to be Road You. It feels good to Geico.
13: SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை Facebookல் தொடரக்கூடாது? SBS தமிழின் Facebook ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன். இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil.
1: நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆட்டிசம் உடன் வாழும் தனது வாழ்க்கை பயணத்தை கோகுல் சங்கர் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார். அவர் லாஜிஸ்டிக்ஸ் துறையில் சர்டிபிகேட் 3 மற்றும் 4 டிப்ளமோவையும் முடித்துள்ளார். அதேபோல் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையிலும் சர்டிபிகேட் 3 மற்றும் 4 டிப்ளமோவையும் முடித்துள்ளார். தான் யார் என்பதையும் வாழ்க்கையில் முன்னேற அவருக்கு உதவிய ஆதரவு குறித்தும் கோகுல் பகிர்ந்து கொள்கிறார். எஸ்பிஎஸ் ஒளிப்பதிவு கூடத்தில் அவரை சந்தித்து உரையாடியவர் ரைசல்.
14: வணக்கம் கோகுல்.
15: வணக்கம்.
14: உங்களை பற்றி சொல்லுங்களேன், கோகுல் அப்படின்னா யார்?
15: நான் எனக்கு ஆட்டிசம் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிருக்கு, ட்ரபிள் இருக்குது, அப்புறம் சென்சிட்டிவ் ஆகிருக்கு. எனக்கு வந்து பீச் போக பிடிக்கும், அங்கே நீஞ்சுக்கு பிடிக்கும். அப்புறம் எனக்கு வந்து கிரிக்கெட் விளையாட பிடிக்கும். நான் எனக்கு கிரிக்கெட் டிவியில் பார்க்க பிடிக்கும். நான் கராட்டே படிப்பேன். எனக்கு வந்து அந்த இடம் சிட்னியில் பிரைட்டன் டிசான்ஸ்க்கு போக பிடிக்கும். அங்கே பிளேன்ஸ் டேக் ஆஃப் பார்க்க பிடிக்கும். நான் நல்லா ஃபீல் பண்ணுவேன் அது.
14: சரி கோகுல், இப்போ ஆட்டிசம் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்களேன். உங்கள் பயணம் ஆட்டிசத்தோட உங்கள் வாழ்க்கை பயணத்தை பற்றி சொல்லுங்களேன்.
15: சின்ன வயசில் எனக்கு ஆட்டிசம், எனக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு. சின்ன வயசில் எனக்கு ஸ்பீச் ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் ஸ்பீச் தெரப்பி பார்க்க போனேன். எனக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு மாதிரி. எனக்கு கண்ணுக்கு ஈஸியாக வரல, அதனால் நான் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போனேன்.
14: அந்த ஸ்பெஷல் ஸ்கூல்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த அனுபவம் எப்படி இருந்தது?
15: அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னா, அங்கே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மாதிரி இல்லை. அட்வான்ஸ் எஜுகேஷனுக்கு கற்றுக் கொடுக்கறதில்ல, டெஸ்ட்டு கொடுக்கறதில்ல. சில வாட்டி ஹோம்ஒர்க் கொடுப்பாள், அப்புறம் பேசிக் தான் கற்றுக் கொடுப்பா. நான் பெருசாகிட்ட அப்புறம் நான் அவ்வளோ கற்றுக்கலன்னு எனக்கு தோணுச்சு.
14: சரி, இப்போ அந்த ஸ்கூல் முடித்த அப்புறமா என்ன பண்ணீங்க?
15: நான் வந்து ப்ரைமரி ஸ்கூலுக்கு, நான் ஸ்மித்ஃபீல்ட் பப்ளிக் ஸ்கூலுக்கு முதல்ல போனேன் 1 வருஷத்துக்கு. அப்புறம் சாரா ரெட்வன் பப்ளிக் ஸ்கூல் 4 வருஷத்துக்கு. அப்புறம் நான் இப்போ நம்ம மெக்காரி ஃபீல்ஸில் இருந்தோம். அப்புறம் நம்ம ஸ்க்ராய்டனுக்கு மூவ் பண்ணோம். க்ராய்டனுக்கு மூவ் பண்ணிட்ட அப்புறம் நம்ம நான் 1 வருஷம் பர்வுட் பப்ளிக் ஸ்கூல் போனேன். அதுக்கப்புறம் ஹை ஸ்கூலில் நான் டலிச் ஹை ஸ்கூல் போனேன், 7ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும். அப்புறம் ஸ்கூல் முடிச்சது அப்புறம் நான் வந்து மீல்ஸ் ஆல் மீல்ஸ்னு ஒரு வாலண்ட்ரி ஒர்க் பண்ணேன். அப்புறம் நான் டேஃபில் படித்தேன். டேஃபில் வந்து சர்டிஃபிகேட் 1 அப்புறம் 3 அப்புறம் 4 அப்புறம் டிப்ளமா ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் படித்தேன். அப்படியே நான் ஹங்கிரி ஜாக்ஸில் வேலை பண்ணேன் 2 வருஷமாக. அப்புறம் நான் ஒரு வேர்ஹவுஸில் வேலை பண்ணேன். அங்கே வந்து 3 வருஷம் வேலை செஞ்சேன். முதல்ல ஃபுல் டைம், அப்புறம் பார்ட் டைம் 2 நாளைக்கு. அப்புறம் பார்ட் டைமாக இருக்கும்போது நான் இன்னொரு வேலை டாப்பாவில் வேலையை செஞ்சேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பீப்புள்ஸ் அசோசியேஷன். அது ஒரு டிசபிலிட்டி எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கப்புறம் நான் சனி ஃபீல்டில் வேலை செஞ்சேன், அது ஒரு ஏடி ஆஸ்திரேலியன் டிசபிலிட்டி என்டர்பிரைஸ். அங்கே நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சேன் 2 வருஷமாக. அதுக்கப்புறம் நான் கேமராவில் இந்த வேலை கற்றுட்டு கவர்மெண்ட் வேலை. நான் இந்த வேலையில் இருந்து 8 வருஷம் ஆச்சு.
14: இப்போ நீங்கள் பிறந்தது சென்னைன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்கள் இங்கே வந்தது 1 வயசு இல்லையா? சரி, எப்படி தமிழ் கற்றுக்கிட்டீங்க, எப்படி ஹிந்தி தெரியும்,
15: எப்படி தமிழ் கற்றுக்கிட்டேன்னு? என்னோடய அம்மா சின்ன வயசுலேருந்து தமிழ் பேசியிருந்தா, தாத்தா பாட்டியும் இந்தியாவிலேருந்து வந்துட்டு தமிழே பேசியிருந்தா. 15 வயசில் எனக்கு தமிழில் இன்ட்ரெஸ்ட், நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்போது நான் தமிழ் படம் பார்ப்பேன், அப்புறம் தமிழ் நான் ஆன்லைனை படிப்பேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் தமிழ் கிளாஸ், கொஞ்சமாக தமிழ் கிளாஸ் போனேன். அப்புறம் நான் டெய்லி ருட்டீனாக இப்போ கூட நான் 1 ஹவராக தமிழ் தனியாக பேசுவேன். சில வாட்டி நான் ஏஐ ஆப் டாக் பேல் யூஸ் பண்ணி பேசுவேன். அப்புறம் இப்போ கூட நான் தமிழ் ஆன்லைன் தமிழ் கிளாஸ் போகிறேன் படிக்கும் எல்லாத்துக்கு. நான் ஹிந்தி பற்றி என்னதுன்னா, அதுக்கப்புறம் ஹிந்திக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் முதல்ல ஹிந்தி பாட்டும் பார்த்துருந்தேன், நான் ஆன்லைனாக ஹிந்தி கற்றுந்தேன். அப்புறம் ஹிந்தி கிளாஸ் போனேன். அதுக்கப்புறம் நான் கான்வர்சேஷன் கிளாஸ் செய்கிறேன் ஆன்லைனாக. அப்புறம் இப்போ கூட நான் பண்ணுறேன்.
14: கோகுல், இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு அரசு பணியாளராக இருக்கிறீங்கல்ல, அரசு ஊழியர், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க இல்லையா, இப்போ இது வந்து ஒரு ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட் இல்லையா, ஒரு ஆர்டிஸ்டத்தோடு இருந்துட்டு இப்படியெல்லாம் படித்து நீங்கள் வந்து கேன்பராவில் இப்போ பணி செய்கிறீங்க, ஃபெடரல் கவர்மெண்டோட ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்து 8 வருஷமாக வேலை செய்கிறீங்க இல்லையா, இது ஒரு ஒரு நல்ல ஒரு சாதனை, நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லையா, இது எப்படி சாத்தியாச்சு, ஹவ் வாஸ் இட் பாசிபிள், யார் உங்களுக்கு உதவுனாங்க, உங்கள் அம்மா அப்பாவை தவிர?
15: என்னோட அம்மா அப்பாட்டு தவிர இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் யார் உருவினால்னா என்னோட வில் பவர் இருந்தது மாதிரி, டேஃப் கோர்ஸ் பண்ணதுக்கு எனக்கு பர்சிஸ்டன்ஸ் வந்துச்சு, நான் கிவ் அப் பண்ணல, டேஃப் கோர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமானாலும் கஷ்டப்பட்டு அப்புறம் உருவி கேட்டேன், ஏதாச்சும் அசைன்மெண்ட்டில் அல்லது வேலை பண்ணும்போது என்ன நான் ஸ்டக்காக இருந்தால் மாட்டிருந்தா நான் உருவி கேட்பேன் மாதிரி, என்னோட அப்பா உருவி செய்வா, அல்லது எனக்கு டியூட்டர் இருந்துச்சு, லேர்னிங் சப்போர்ட் குரூப் இருந்துச்சு, அவள் கேட்பேன். அப்புறம் ஸ்கூலில் ஹைஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு என்னை கொஞ்சமாக மெயின் ஸ்ட்ரீம் மேத்ஸ் கிளாஸ்க்கு போட்டிருந்தேன், நான் அவ்வளோ கோப் பண்ணல, எனக்கு நான் கஷ்டப்பட்டேன், அதனால தான் நான் திரும்பி நான் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போனேன், மேத்ஸ் சப்போர்ட் கிளாஸ்க்கு போனேன் மேத்ஸ்க்கு, அதில் எனக்கு கற்றுந்தேன், நான் கற்றுந்து நான் டேஃபில் படிக்கும்போது நான் பர்சிஸ் பண்ணேன், எவ்வளோ கஷ்டமானாலும் இது முடிக்கிறதுக்கு எண்ட் வரைக்கும் முடிக்கணும்னு ரோல் மாடலாக நான் சில பேர் எடுத்திருந்தேன், நான் எவ்வளோ கஷ்டமானாலும் வேலை செய்ய அவளுக்கு எப்படியாச்சும் வேலை கிடைக்கும்னு, சில பேர் என்னை க்ரிட்டிசைஸ் பண்ணால் அதுலேருந்து நான் கற்றுப்பேன், சில பேர் கான்ஸ்ட்ரக்டிவ் க்ரிட்டிசிசம் கொடுப்பா தருவா அதுலேருந்து நான் கற்றுப்பேன், அதுக்கப்புறம்தான் இந்த வேலை கற்றுட்டு நான் என்னோட மனசுக்கு நான் சொல்லிட்டே இருந்தேன், நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்போ தான் இந்த வேலை சாதிக்க முடியும், அதனால தான் நான் இன்டர்வியூவில் நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன். அப்புறம் கவர்மெண்ட் வேலை இது வந்து ஒரு அஃபர்மேட்டிவ் மெஷர்ஸ் டார்கெட் டிசபிலிட்டி வேலையா, அதனால தான் டிசபிலிட்டி இருக்கிறவாள் தான் ஹையர் பண்ணுவான் இந்த வேலைக்கு.
14: இப்போ நம்ம சொசைட்டி
15: சமூகம்
14: ஆர்டிசம் இருக்கிறவங்கள சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை இல்லை, இப்போ ஆர்டிசத்தோடு இருக்கிறவங்க அவங்கள பற்றிய ஒரு சரியான புரிதலை இந்த சமூகம் கொண்டிருக்கிறது தேவை. என்ன மாதிரியான புரிதல் இந்த சமூகம் கொண்டிருக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கோகுல்?
15: ஆர்டிசமுக்கு என்ன புரியணும்னா நம்மளும் மனுஷால்னு புரியணும், அப்புறம் நம்மளும் வாழ்கிறோம் இந்த உலகத்தில் புரியணும், நம்மளை இன்க்ளூட் பண்ணாம அப்புறமே எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு புரியணும், அப்புறம் பேரியர்ஸ் உடைக்க பிரேக் பண்ண மாதிரி, சில பேர் ஆர்டிசம் இருக்கிறவாளுக்கு க்ளோஸாக இருந்தால் அவள் சொல்லுவாள் இந்த இடம் போகக்கூடாது, இவாளுக்கு பேசக்கூடாது, அது மாதிரி எக்ஸ்க்ளூசன் இருக்கும், பேரியர்ஸ் இருக்கும். அப்புறம் ஆர்டிசமில் ஒயிட் ஸ்பெக்ட்ரம் இருக்குது, சில மைல்டு அப்புறம் மாடரேட் அப்புறம் சிவியர், என்னோடய கேட்டகரி மைல்டு. அப்புறம் சில பேருக்கு சிவியர் ஆர்டிசம்னா அவளுக்கு பேச முடியாது, நான் வேர்பலாக இருப்பா. அப்புறம் வேலையெல்லாம் ட்ரைனிங் தரணும் ஆர்டிசம் பற்றி, அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும், அப்புறம் ஹவுசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வேணும்.
14: இப்போ ஆர்டிசம் தொடர்பாக அரசாங்கம் சரி இந்த சமூகம் சரி வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு படுதா, இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு?
15: சில வியாபாரங்கள் திறக்கலாம், ஒருவேளை NDIS ரெஜிஸ்டர்டாக இருக்கலாம், அவள் வந்து நம்மளோட திறமை கேட்ட மாதிரி வேறு வேறு ஆக்டிவிட்டீஸில் சேர்க்கலாம். அப்புறம் எனக்கு ஏற்கனவே தெரியும்.
14: மிக்க நன்றி கோகுல், நீங்கள் எங்கள் அழைப்பை ஏற்று SPS ஒலிப்பதிவு கூட வரை வந்து இந்த நேர்முகத்தை வழங்கியிருக்கிறீங்க. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர ஒரு நேர்முகமாக அமையும். நிச்சயமாக ஆர்டிசம் பற்றிய ஒரு நல்ல புரிதல் இது ஏற்படுத்த உங்களது சொந்த அனுபவம் இந்த கதை இது வந்து நிச்சயமாக உதவும். மிக்க நன்றி உங்களுக்கு.
15: நன்றி.
1: ஆர்டிசம் உடன் வாழும் தனது வாழ்க்கை பயணத்தை கோகுல் சங்கர் அவர்கள் பகிர்ந்ததை கேட்டோம். அவருடன் உரையாடியவர் ரைசல்.
5: Starting a new life in Australia isn't easy.
6: A lot of companies have rejected me.
7: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
5: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
16: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
17: You're listening to SBS Audio. We are currently in an ad break. Your program will resume shortly.
18: SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS Audio ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்பிஎஸ் தமிழ். நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அடுத்ததாக நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக நடிகர், இயக்குனர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பல பரிமாணங்களை கொண்ட கே பாக்யராஜ் அவர்கள் கடந்த சனிக்கிழமை 27ஆம் தேதி தனது 73 வயதில் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் தனியார் மருத்துவமனை ஒன்றின் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் எஸ்பிஎஸ் தமிழ் ஒளிபரப்பிற்கு 2014ஆம் ஆண்டு வழங்கிய நேர்முகத்தின் மறு ஒளிபரப்பு இது. அவரோடு உரையாடியவர் ரேணுகா துரைசிங்கம்.
19: வணக்கம் திரு பாக்யராஜ் அவர்களே.
20: வணக்கங்க. உங்களுக்கும் ஆஸ்திரேலியா ரேடியோ நேயர்கள் எல்லாத்துக்கும், உங்களுக்கும் போறாங்க கேட்டிருக்கிற தமிழ் நேயர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம்.
19: எஸ்பிஎஸ் வானொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஈரோட்டில் 2 அண்ணன்மார்களுடன் பிறந்த நீங்கள் ஒரு டீ வடை காரணமாக 1ஆம் வகுப்பை 2 தடவைகள் படித்ததாக கேள்விப்பட்டோம். அந்த சம்பவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா?
20: அதாவது நான் கிராமத்தில் வந்து எங்க அம்மா மிட்வைஃப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா மிட்வைஃப் ஒர்க் பண்ணது வந்து கோபி பக்கத்தில் வெள்ளாங்கோயிலுங்கிற கிராமம். அங்கே வந்து எனக்கு முன்னாலே எங்கள் அண்ணம்மார் ரெண்டு பேருமே வந்து கோயம்புத்தூரில் கொண்டு சேர்த்துட்டாங்க. ஏன்னா அங்கே எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்க. அம்மா மட்டும் தனியாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால கடைசி போய் என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே என்னென்னு பேச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்க கூட இருந்துட்டு நான் 1ஆம் கிளாஸ் படித்தேன். 1ஆம் கிளாஸ் படித்து பாஸ் ஆகிட்டு அடுத்து 2வது போகணும். அந்த லீவு டைமில் கோயம்புத்தூர்லேருந்து சிட்டிலேருந்து எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவை பார்க்க வந்தார். வந்தவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, இங்கே கிராமத்தில் என்ன 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்குது இது படிப்பு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான், அதுக்கு மேலே இல்லை இல்லை, அதனால் வந்து நான் டவுனுக்கு கூப்பிட்டு போய் அங்கே படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ எங்கள் அம்மா நாளையும் ஒன்றும் சொல்ல முடியல. சரி பரவாயில்லப்பா, நீ அங்கே போய் படி, நான் வந்து வர வர உன்னை வந்து பார்த்துக்கிறேன், அப்புறம் லீவுக்கு அப்போ இங்கே வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே கொண்டு போய் கோயம்புத்தூரில் ஒரு கவர்மெண்ட் ஹைஸ்கூலு பாபநாயகம்பாளையம் முனிசிபல் ஹைஸ்கூலில் வந்து எங்கள் தாத்தா கூப்பிட்டு போனார். அப்போ க்யூவில் எல்லாரும் அவங்கவுங்க குழந்தையில சேர்த்ததுக்காக பேரண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. எங்கள் தாத்தாவே என்னை க்யூவில் நிற்க வச்சார். நிற்கும்போது எங்கள் தாத்தா வந்து டக்குன்னு பக்கத்து டீ கடையில் போய் ஒரு டீ வடையும் வாங்கிட்டு வந்தார். உள்ள ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க, ஒரு பொம்பளை, அவங்க தான் ஹெட் மாஸ்டர் சார். அந்த அம்மாவுக்கு போய் நீ இது கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரி எப்படி தலையாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிடும்போது எங்கள் தாத்தாவும் கூட வந்தார். போனோன்னு டீச்சர் அந்த டேபிள் மேலே ஹெட்மிஸ்டர்ஸ் அந்த அவங்க டேபிள் மேலே வந்து அந்த டீ வடையை வச்சேன். அவங்க பார்த்துட்டு சிரிச்சுட்டு, என்ன தாத்தா பையன் டீ வடையை கொண்டு வந்து இங்கே வைக்கிறான் அப்படின்னா, இல்லை உங்களுக்காக தான் பையன் பிரியமாக வாங்கிட்டு வந்தால் நீங்கள் குடிக்கணும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு எங்கள் தாத்தா சொன்னார். அப்புறம் ஹெட்மிஸ்டர் சிரிச்சுட்டாங்க. சிரிச்சுட்டு சரி பையன் பேர் என்ன, பாக்கியம், பாக்யராஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து வயசு என்னன்னு எல்லாம் கேட்டு, அப்புறம் இந்த மாதிரி ஊரில் படிச்சுக்கிட்டு இருந்தான், அதனால் வந்து 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன், 2ஆம் கிளாஸ் சேர்த்தலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா சொல்லுவார். அப்போ அந்த அம்மா ஷாக் ஆகி, ஐயோ தாத்தா இன்னைக்கு வந்து 1ஆம் கிளாஸ்க்கு மட்டும்தான் எடுத்துகிட்ருக்குறோம், நாளைக்கு தான் 2ஆம் கிளாஸ்க்கு எடுக்க போகிறோம், அதனால் நீங்கள் உங்கள் பேரனை கூப்பிட்டு போயிட்டு நாளைக்கு காலையில் வாங்க, இன்னைக்கு வந்து 1ஆம் கிளாஸ் மட்டும்தான் எடுத்துகிட்ருக்குறோம், 2ஆம் கிளாஸில் நாளைக்கு தான் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு எங்கள் தாத்தா யோசனை பண்ணார். நான் போகலாம் தாத்தான்னே 20 ரூபா அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா யோசனை பண்ணிட்டு, பரவாயில்ல 1ஆம் கிளாஸ்லேயே அவனை சேர்த்துக்கோங்க அப்படின்னு கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி, அப்புறம் அந்த அம்மா எனக்கு அழுகையாக வந்தது. அதுக்கப்புறம் நான் தாத்தா கையெழுத்து போட்டு சேர்த்திட்டாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து தாத்தா கிட்ட அழுதுட்டு கேட்குறேன், நான் தான் 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணல, இப்போ 2ஆம் கிளாஸ் சேர்த்துக்கு பதிலாக 1ஆம் கிளாஸ் எதுக்கு என்ன சேர்த்துனேன் அப்படின்னு, வாயை மூடுறேன் நாளைக்கு அந்த அம்மா வான்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஒரு தடவை வந்து இன்னொரு டீ வடையை யாரா வாங்கி கொடுப்பாங்க, அதுக்கு தான் நான் இன்றைக்கி சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. ஆனால் அந்த டீ வடைக்காக என்னோடய வாழ்க்கையில் வந்து இப்படி ஒன்றாங்களாசே ரெண்டு தடவை படிக்க வேண்டி வந்ததுங்கிறத இப்போ நினச்சி பார்த்தாலும் எனக்கு சினிமாவிலெல்லாம் தான் நான் தமாஷா காமெடியாக தான் சீன்கள் கிரியேட் பண்ணேன், பட் என் லைஃப்லேயே வந்து இந்த மாதிரி சீன் நடந்தது.
19: சரி, படிப்புக்கு பிறகு சென்னைக்கு நீங்கள் புறப்பட்டு விட்டீர்கள். சென்னை சென்று இயக்குனர் பாரதி ராஜாவை சந்தித்து அவர் ஊடாக சினிமாவில் உங்களுக்கு என்று ஒரு இடத்தை பிடித்து விட்டீர்கள். ஆனால் நீங்கள் ஊரிலிருந்து புறப்படும் போது என்னவாக வர வேண்டும் என்று நினைத்தீர்கள்? இயக்குனராக வர வேண்டும் என்று நினைத்தீர்களா, அல்லது நடிகரா, அல்லது எப்படியாவது சினிமாவுக்குள் நுழைந்து விட்டால் போதும் என்று நினைத்து புறப்பட்டீர்களா?
20: முதல்ல சென்னைக்கு வரும்போது நடிக்கணும்னு என்ன ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் வந்து நான் படித்த கல்வி மணி கல்வி நிலையத்தில் வந்து கோயம்புத்தூர்ல வந்து படிக்கும் போது அந்த ஸ்கூல் டே டிராமாஸ்ல எல்லாம் வந்து கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நடிக்கணுங்கிற ஆர்வத்தோடு தான் சென்னைக்கு வந்தது. அப்புறம் அங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நடிக்கிறதை விட வந்து எனக்கே என் ஃபிகரை பார்க்கும்போது அப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்ததுனால நம்ம எங்கேயும் உடம்பெல்லாம் மெயின்டைன் பண்ணி நம்ம எங்கே நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டெக்னீஷியனாக எங்காவது சேர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை எழுத ட்ரை பண்ணுவோம், அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையில் தான் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு வந்தது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் அப்புறம் நடிக்கணுங்கிறத விட டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அதிகமான ஆர்வம். அதுக்கு தகுந்த மாதிரி 16 வயதுல எங்கள் டைரக்டர் அந்த படம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்தேன், அது பெரிய ஹிட் ஆகணும்னு எங்கள் டைரக்டர் கிடைச்ச மரியாதை அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் அதே மாதிரி வந்து டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் மேலே அதிகமாக இருந்தது. ஆனால் அப்பப்போ அதில் வந்து நான் ஆக்ட் பண்ணுற அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுற படங்கள் எல்லாம் வந்து சின்ன சின்ன கேரக்டர்களுக்கு வந்து அதுக்கு போய் அவசியமாக ஆளெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நானே வந்து அந்த சின்ன கேரக்டர்லாம் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு நானே அப்படி செஞ்சேன். எங்கள் டைரக்டர் இது நீயே பேசுறியா அப்படின்னாரு, நான் நான் பண்ணிடுறேன் அப்படின்னா. அப்புறம் 16 வயதுல வைத்தியரை செஞ்சேன்.
0: சச்சோ, உடம்பு நெருப்பாக கொதிக்குதே. மயிலே மயிலே, தாத்தா போன கவலைதான் பிள்ளைக்கு நோவு. இந்தா இது இப்போதைக்கு நல்லா அரைச்சு நெத்தியில பத்த போடு, இத காலம்பரம் பால்ல கலந்து கொடு. புரியுதா?
21: மயில் ரெண்டு நாளா ஒண்ணுமே சாப்பிடலீங்க.
0: இருக்கா வெறும் மயிலோட இருக்கூடாதரா? இத்தனை நாளா ஆத்தாளு கூட மாட நீதான் ஒத்தாசியா இருந்த, இனிமே இவளுக்கு நீதான். கஞ்சி காய்ச்சி கூட காலம்பரம் வந்து பாக்குறேன். என்ன புரியுதா?
20: செஞ்சேன். அதுக்கப்புறம் சிவப்பு ரோஜாக்கள்ல அப்புறம் அவரே வந்து அந்த பேரர் கேரக்டர் அதுக்கு ஆள் கண்டிப்பாக தேடிட்டு இருக்க முடியாது, நீ செஞ்சிருக்கியா அப்படின்னாரு. இப்ப சிவப்பு ரோஜாக்கள் அதை செஞ்சேன்.
22: எதுக்கு நீ பேசாம இருக்கிறது? நான் பேசாம இருக்கிறதுக்கா? அப்படின்னா அப்படியா? எத்தனை மாசம் ஆளை க்ளோஸே பண்ணிட்டியா? இருப்பா இருப்பா பொறுப்பா. என்ன டிஃபன் சாப்பிட்றதுக்கா? எவ்வளவு பெரிய சமாச்சாரம் இதை கொடுக்கணும் கிடையாது, நீயே வச்சுக்க.
19: இயக்குனர் பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில், 16 வயதினிலே, சிகப்பு ரோஜாக்கள் போன்ற படங்களில் சின்ன சின்ன வேடங்களை ஏற்ற நீங்கள் எப்படி அவரது அந்த புதிய வார்ப்புகள் படத்துக்கு கதாநாயகன் ஆனீர்கள்? அந்த திருப்பம் எப்படி ஏற்பட்டது என்று சொல்லுங்கள்.
20: புதிய வார்ப்பு டைம்ல வந்து நான் வந்து வெளியே வந்து டைரக்டர் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்க டைரக்டர் வந்து அந்த கதை எல்லாம் டிஸ்கஷன் அப்போ வந்து கொஞ்சம் டிஸ்கஷனுக்காக வந்து என்ன மறுபடியும் வாங்க சொல்லி கூப்பிட்டாரு. நான் சூரியலாசத்தின் டைரக்ஷன் பண்ணதுக்காக வெளியே வந்துட்டப்போ அப்புறம் அவர் கேட்டதுனால நான் வந்து சரி நான் அந்த கதை விவாதத்தில் போய் உட்கார்ந்தேன். அப்போதான் அவருக்கு வந்து பாட்டெல்லாம் இளையராஜா வச்சு ரெக்கார்டிங் பண்ணிட்டாரு, ரதியை வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு. அப்புறம் வந்து அவருக்கு ஹீரோ கரெக்டான ஆள் கிடைக்கல. அதுக்கு முன்னாலேயே எனக்கு கிழக்கே போகும் ரயில் டைமில் அந்த சுதாகருக்காக நான் வந்து நான் தான் போய் அவருக்கு எப்படி நடிக்கிறது எப்படி பேசுறது அது இதுங்கிறதெல்லாம் போய் சொல்லி கொடுத்துருப்பேன். அவருக்கு தமிழ்லாம் தெரியாது, அதனால டைலாக்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுத்து என்ன ரெகுலராக கொஞ்சம் செக் பண்ணிக்கோயா ரெகுலராக சொல்லி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது வந்து அப்போ ஒரு நாள் டைரக்டர் பார்த்துருக்காரு, அவர் ஹோட்டலில் வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கும் போது வந்தவர் ஜன்னல் வழியாக பார்த்துருக்காரு. நான் ஆக்ட் பண்ணி அவனுக்கு காமிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்போவே சொன்னார் என்னன்னா, ஐயோ நீ நல்லா நடிக்கிற, சுதாரங்க ஏதாவது சொதப்புனா நான் வந்து உன்னை தான் போட்டு அப்படியே கன்டினியூ பண்ணிடுவேன். இல்லை இல்லை சார், இன்னும் 20 நாள் டைம் இருக்குது, அதுக்குள்ளே சுதாகரே பிக்கப் ஆயிடுவாப்ல, நல்லா ட்ரைனிங் பண்ணிடலாம், அவன் நல்லாவும் இருக்கிறான் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன். ஸோ இப்போ என்னென்னா புதிய வார்ப்புகளுக்கு அவருக்கு ஆள் கிடைக்கல ஹீரோல உடனே, யோ அப்போவே நான் நினச்சேன் அவனை நடிக்க வைக்கலான்ட்டு, அதனால் இப்போ இது வாஜியர் இதுக்கு ஒரு கண்ணாடி போட்டால் நீ கரெக்டாக இருப்பேன், அதனால் நீயே ஆக்ட் பண்ணிடுறியா அப்படின்னாரு. இல்லை சார், சரியாக வராது, உங்களுக்கு சொந்த படம், கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சிருக்கீங்க சொந்த படம் தேவையா நெய்யரோ வச்சு பண்றது அப்படின்னு சொன்னேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு சுமாரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட டைரக்ஷன் போட நீ ஒரு 45 நாள் நான் முடிச்சிருவேன், அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ, இப்ப வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் அது படத்துக்கு டயலாக்ஸும் நான் தான் எழுதுற மாதிரி இருந்தது, அதனால வந்து சரி நீயே டயலாக்ஸ் எழுதி கொடுத்து நீயே வந்து ஆக்ட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னாரு. ஸோ அதனால டைரக்ஷனை விட்டு போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் ஹீரோவா நடித்தேன். அந்த ஹீரோவை நடித்ததுக்கு அப்புறம் வந்து என்ன ஆயிப்போச்சுன்னு சொன்னால் மறுபடியும் வந்து அடுத்தது நான் டைரக்ஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டைரக்ஷன் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சூரநட்சத்திரங்களில் வந்து ஹீரோவை வந்து சுதாகரை போட்டு கொடுத்துருக்காங்க, சுதாகரை வந்து ஹீரோவை போட்டு நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த படத்துல ஒரு கேரக்டர் என்னோட கேரக்டர் செஞ்ச ஆள் வந்து திடீர்னு கடைசி நேரத்துல ஷூட்டிங் நேரத்துல காணாம போயிட்டாரு. அப்ப நான் நடிக்க கூடாது, நம்ம வெறும் டைரக்ஷன் தான் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த கடைசி நேரத்துல அந்த கேரக்டர் காணாம போயிட்டாருன்னு சொன்னோடனே வேற வழியே இல்லாம நான் வந்து அப்புறம் மேக்கப் போட்டு டைரக்ஷனும் பண்ணிட்டு நான் அந்த கேரக்டர் நடிச்சேன். அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா ஜனங்கிட்ட ரீச் ஆனதுனால அதுல இருந்து தொடர்ந்து நடிகனாகவும் நான் வந்து ஹீரோவாகவும் நடிக்க வேண்டி வந்துருச்சு.
1: நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு இயக்குனர் நடிகர் கே பாக்யராஜ் அவர்கள் வழங்கிய நேர்முகம் தொடரும். பல்லின கலாச்சார விக்டோரியாவுக்கு சிறப்பான பங்களிப்பு செய்து வரும் ஒருவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? விக்டோரியன் மல்டி கல்ச்சுரல் கமிஷன் நடத்தும் விக்டோரியன் மல்டி கல்ச்சுரல் அவார்ட்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. Refugee Leadership, Sports and Recreation, Media, Arts and Culture, Mental Health உள்ளிட்ட பல துறைகளில் சிறப்பாக பங்களித்தவர்கள் மற்றும் அமைப்புகள் இந்த விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்படலாம். Nominations July 13 பரிந்துரை விண்ணப்பங்கள் முடிவடைகின்றன. மேலும் தகவல்களுக்கு விக்டோரியன் மல்டி கல்ச்சுரல் கமிஷன் இணையதளத்தை பார்வையிடுங்கள். நேயர்களே, இயக்குனர் மற்றும் நடிகர் கே பாக்யராஜ் அவர்களின் நேர்முகம் தொடர்கிறது.
2: ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்த புதிதில் அல்லது ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்த பிறகு யாருமே வில்லன் பாத்திரத்தை அல்லது ஒரு எதிர்மறையான பாத்திரத்தை ஏற்க விரும்ப மாட்டார்கள். ஆனால் நீங்கள் புதிய வார்ப்புகள் படத்தில் ஹீரோவாக நடித்துவிட்டு கன்னிப்பருவத்திலே படத்தில் ஒரு வில்லனாக அல்லது ஒரு எதிர்மறையான கேரக்டரை நீங்கள் ஏற்றிருந்தீர்கள். அதன் பிறகு விடியும் வரை காத்திரு என்ற படத்திலும் ஒரு நெகட்டிவ் பாத்திரத்தை ஏற்றிருந்தீர்கள். இது எப்படி சாத்தியப்பட்டது என்று சொல்லுங்கள்.
20: புதிய வார்ப்புல நடிச்சு முடிச்சுன்னு மறுபடியும் நான் டைரக்ஷனுக்கு போகணும்னு சொல்லி அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னை வேலைக்கு சேர்த்து விட்டது பாலகுரு தான். அவர் பாலகுரு சார் தான் வந்து எங்கள் பாரதிதாசன் சார்கிட்ட சேர்த்து விட்டார். அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது, அந்த படத்துக்கு நான் தான் ஸ்கிரிப்ட். ஸோ புதிய வார்ப்புல முடிஞ்சுன்னு அந்த படத்துக்காக ஸ்கிரிப்ட் நான் உட்காந்து அவருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த வில்லன் கேரக்டர் கரெக்டான ஆள் கிடைக்கல. அப்போ நான் டெய்லி வந்து யாராவது கூப்பிட்டு போய் 2 நாளைக்கு ஒரு தடவை புதுசு புதுசாக யாராவது சான்ஸ் கேட்டு வரவங்களை கூப்பிட்டு போய் அவங்க டெஸ்ட் எடுப்பேன். அது எடுக்கும்போது நான் ஆக்டிங் எல்லாம் சொல்லி கொடுத்து எப்படி நடிக்கணும் எப்படி வசனம் பேசணும் அந்த கேரக்டர் இதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு தடவை ஆக்ட் பண்ணி காமிக்கும் போது கேமராமேன் பார்த்துட்டு எங்க இவ்வளோ பரமாம இவர் ஆக்ட் பண்ணுறாரு பேசாமல் இவரையும் அந்த கேரக்டர் செய்ய சொல்லாம இது இவ்வளோ நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னோடனே பாலகுரு சார் இல்லை அவன் டைரக்ட் பண்ணணும்னு இருக்காப்புல ராஜன், அதனால நடிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லாது. ஆனால் அவர் போய் ராஜகண்ணு கிட்ட சொல்லி சார் அவர் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு எப்படியாவது கேளுங்க அவரை அப்படின்னு சொல்லி அப்போ ராஜகண்ணு சார் வந்து யோ அடுத்து நீ டைரக்ஷன் பண்ணலாம், இந்த ஒரு படம் எனக்கு ஆக்ட் பண்ணி கொடுத்துருப்போம், ஏன்னா எனக்கு யாருமே சரியாக செட் ஆக மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கதை வசனமும் நீங்க போது நீயே அங்கே நடிச்சிட்டான்னு சொன்னோம்னா ஸ்பாட் இருந்தேன்னு சொன்னோம்னா எல்லாத்துக்குமே சௌரியமாக இருக்கும், அதனால தயவுசெய்து எனக்காக செய்யினார். முதல் முதல் அட்வான்ஸ் வாங்கினதே அவர்கிட்ட தான், நான் ராஜகண்ணு சார்கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து அட்வான்ஸ் வாங்கினது. ஸோ அவர் அப்படி கேட்டார். அதுக்கப்புறம் என்ன வேலைக்கு சேர்த்து விட்ட பாலகுரு சாரும் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணும்போது சரி வேறு வழி இல்லைன்னு மறுநி சூரலா சித்திரங்களை இன்னொரு ஒரு 2 மாசம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்குவோம்னு சொல்லி அப்புறம் மறுநி கன்னிப்பருவத்தில் போய் ஆக்ட் பண்ணேன்.
3: முதல்ல வெளியே போ,
4: இப்போ போறேன், மறுபடியும் எப்போ சொல்றேன்.
3: எப்பவுமே அந்த எண்ணம் தொடங்க வராத, அப்படி மீறி வந்தீனா என் புருஷன்கிட்ட சொல்லிடுவேன்.
4: உன் புருஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்நேகித காரணம் பொண்டாட்டி ஒண்ணு தாண்டி, நீ சொல்றதையே நான் கொஞ்சம் மாத்தி வேற பாஷையில சொல்றேன் பாக்குறியா.
20: அதுக்கப்புறம் தான் சூழ்நிலை சித்திரங்களாம் அந்த கேரக்டர் ஒருத்தன் போயிட்டான்னு சொல்லி நான் அடிக்க வேண்டியது. அப்புறம் நானே ஹீரோவை நடிச்சு நானே டைரக்ஷன் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து மௌனகீதங்கள் நடிக்கும் போதெல்லாம் வந்து நெகட்டிவ் கேரக்டரில் பாசிட்டிவ் தான், பட் விடிய வரைக்காத்திர ஒரு வித்தியாசமான கதையாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து கன்னிபருவத்தில் எனக்கு நல்ல பேர் வந்ததுனால வந்து இதில் அந்த விடியும் வரைக்காத்தில் நம்மளே நடிப்போம் நடித்தேன். ஆனால் கன்னிபருவத்தில் ரசிச்சளவுக்கு விடியும் வரைக்காத்தில் லேடிஸ் வந்து லைக் பண்ணல, ஜென்ஸ் எல்லாருமே லைக் பண்ணாங்க. லேடிஸ் என்னென்னா மௌனகீதங்கள் அப்போ சில்வர் ஜூப்ளி ஓடிக்கிட்டு இருந்தது. அவங்க பாக்யராஜை இப்படி தப்பு தப்பாக காமிச்சிட்டாங்க, அவர் இந்த மாதிரிலாம் கிடையாது, எப்போ பார் கத்தி எடுத்துகிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு பொண்டாட்டி கொள்றதுக்காக துரத்திட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து மௌனிகிதங்களை வச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது சரி, ஸ்க்ரீனில் வரும்போது இமேஜுங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஜனங்க மனசில் போய் பதியுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேரக்டர் நெகட்டிவ் செஞ்சேன் சின்ன வீடு படத்தில், அது எங்கள் பாட்டிக்கிட்டே திட்டு வாங்கிட்டேன். என்னென்னா ஏன்டா ஏதோ சம்சாரம் கொஞ்சம் குண்டாக இருக்குங்கிறதுக்காக இப்படி அனுசரிச்சு போவே, அது விட்டு போட்டு இப்படியாடா போய் ஊருமாய் போவாங்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சு. இல்லை பாட்டி அப்படின்னு சும்மாறேன், அவங்க அம்மா எல்லாம் குண்டு தான், குண்டுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு பாட்டியை திட்ட ஆரம்பிச்சு. அதனால இப்போ நெகட்டிவ் ரோலே அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ணல.
19: நீங்கள் சின்ன வீடு படம் பற்றி சொல்லும்போது இன்னும் ஒரு கேள்வி ஒன்று வருகின்றது, அதாவது உங்களது படங்களில் கணவன் மனைவியின் நெருக்கத்தை அழகாக வெளிப்படுத்தும் ஒருவர் என்ற பெயர் உங்களுக்கு இருப்பதைப் போல பாலியலை சில படங்களில் சற்று அதிகமாகவே நீங்கள் முதன்மைப்படுத்தி அல்லது முன்னிலைப்படுத்தி இருக்கிறீர்கள் என்ற பெயரும் உங்களுக்கு இருக்கின்றது, இதற்கு உங்களது பதில் என்ன?
20: இப்போ சிருங்கார ரசம்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் வந்து என்னுடைய படங்களில் வந்து முகம் சுழிச்சுக்கிற அளவுக்கு பெருசாக அந்த அளவுக்கு நான் வந்து விசுவலாகவோ இல்லை ரொம்ப கொச்சையாவோ அப்படி இது பண்ணுறதில்லை. இந்த டிக்லிக்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த டிக்லிங்காக இருந்தது, கிளுகிழுப்பாக இருந்தது, கிளுகிழுப்பு ஊட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லெவலுக்கு தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஒழிய வேற வந்து வல்கரா அப்படி இப்படியெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே நினைக்கல. அதனால் வந்து சின்ன வீடு கதை பிரகாரம் அதில் வந்து ஒரு ரெண்டு பேரும் சேர இவருக்கு பிடிக்கல, இவர் வந்து வேற மாதிரி பர்சனாலிட்டியெலாம் நினச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு, அப்புறம் வலுக்கட்டாயமா வந்து அந்த மாதிரி பெட்ரூம் சீன் எல்லாம் வந்து ஒரு நெசசிட்டிக்காக, ஏன்னா அம்மா வந்து நான் சேராமல் இருப்பேன் ஆனால் அம்மா வந்து அவகிட்ட ஏதோ குறை பொண்டாட்டிகிட்ட குறை அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு, இல்லை நம்மளால தானே இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வந்து தப்பு பண்ணுறேங்கிற மாதிரிலாம் சீக்வன்ஸ் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி சீன் வந்து அந்த கதைக்கு தேவைப்பட்டது, அதனால் வந்து நான் அதெல்லாம் செய்ய வேண்டி வந்தது. அதே மாதிரி அந்த முருங்கா சமாச்சாரம் கூட எனக்கு ரொம்ப நாளாவே அந்த முருங்காய் இப்போ தெரியும், பட் எந்த கதைக்கு எனக்கு அது தேவைப்படல அதனால நான் வைக்கல. முந்தான முடிச்சில் வந்து கரெக்டாக புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்காங்க, புருஷனை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லி பொண்டாட்டி நினச்சிட்டு இருக்காங்கிற அந்த சிச்சுவேஷன் வந்ததுனால அது கதைக்கு ஆப்டாக இருக்குங்கும் போது அப்போ தான் நான் வந்து அத்தனை படத்துக்கு அப்புறம் முந்தான முடிச்சில் தான் வந்து அந்த முருங்காய் மேட்ட வச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாலே எனக்கு முருங்காய் பற்றி தெரியும், முதல் படத்துலேயோ ரெண்டாவது படத்துலேயோ மூணாவது படத்துலேயோ அதை வந்து யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியுங்கிறதுக்காக யூஸ் பண்ணணும்னு நான் பண்ணலை. கரெக்டான சீக்வன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அது கரெக்டாக அந்த இடத்துல சீக்வன்ஸ் கிடைச்சதுனால முந்தான முடிச்சில் அதை யூஸ் பண்ணேன்.
8: முருங்கைக்காயில் இத்தனை விவகாரம் இருக்கோ? சரி சரி சரி சரி சரி. முருங்கா கூட்டு, முருங்கா பொரியல், முருங்கக்கீரை, முருங்கைப்பூவு, முருங்கை சாம்பார்.
9: என்னது எல்லாம் ஒரே முருங்கை மயமா இருக்கு?
8: ரெண்டு நாளா குழந்தை குரு குருன்ட்டு இருந்ததுல முருங்கை வதக்கி அந்த வாசம் பட்டா குழந்தைக்கு நல்லதுன்னு வைத்துட்டு சொன்னாரு, அதான் எல்லாம் முருங்காலேயே செஞ்சு வச்சேன்.
20: ஏதோ ரசிப்பாங்க அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுனா ஒளி, அது இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் கூட அது ஒரு கேள்வியா தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கறது நான் நினைக்கல. இதுக்கு வந்து கிரெடிட் வந்து எங்க பாட்டிக்கு தான் சொல்லணும். என்னன்னா சின்ன வயசுல வந்து எங்க பாட்டி வீட்டுல வந்து எப்பவுமே சின்ன பசங்களா இருக்கும்போது 12-13 வயசு 14 வயசு 14 வயசுல இருக்கும்போது எல்லாம் பிரியமா வந்து போடுவாங்க, பெரியவங்களுக்கு போடுறத விட எங்களுக்கு போடும்போது வந்து இன்னும் ரெண்டு சேர்த்து சாப்பிடுறா, இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிடுறா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இந்த முருங்கை செய்யும் போது மட்டும் இன்னொரு பீஸ் போடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எங்க பாட்டி ஒரு பீஸ் ரெண்டு பீஸை போட்டு போதுல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குழம்பு தான் போடுவாங்க, அந்த காய் போடுன்னா போட மாட்டாங்க, போதும் போட அப்படிம்பாங்க. ஆனா பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க போதும் போதுன்னா கூட எங்க மாமாக்கெல்லாம் வந்து எங்க பாட்டி வந்து போடுவாங்க, எனக்கு அது புரியல உங்களுக்கு அது சரியா வராது போட அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக நாளாக எனக்கு அது கரெக்டா இருக்குன்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. சோ அதனால எங்க பாட்டி வந்து சொல்லும் போது சோ அதுல வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதுனாலதான் எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது வந்து அதுக்கப்புறம் அது விசாரிக்கும் போது அது நிறைய பேர் வந்து இல்ல அதுல ஒரு குணம் இருக்கு, சில காய்கறிகள்ல சில குணாதிசயம் இருக்குது அப்படிங்கறத சொன்னாங்க.
19: மிக்க நன்றி திரு பாக்யராஜ் அவர்களே, உங்களது வேலை பளுவின் மத்தியிலும் எங்களுக்காக நீண்ட ஒரு நேர்காணலை வழங்கியிருந்தீர்கள். SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பிலும் ஆஸ்திரேலிய நேயர்கள் சார்பிலும் உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.
20: ரொம்ப சந்தோஷம், நன்றி.
19: பாக்யராஜ் அவர்களின் இசையில் ஆராரோ ஆரிரோ என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது.
10: கண்ணுக்கொரு நிலவா ஒன்ன படச்சா, நெஞ்சுக்கொரு உறவா என்ன படச்சா.
19: நேயர்களே, நிகழ்ச்சியில் நடிகர் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் கடந்த சனிக்கிழமை 27ஆம் தேதி தனது 73 வயதில் காலமானார். அவர் எஸ்பிஎஸ் தமிழ் ஒளிபரப்பிற்கு 2014ஆம் ஆண்டு வழங்கிய நேர்முகத்தின் ஒளிபரப்பை நாம் கேட்டோம். அவருடன் உரையாடியவர் ரேணுகா துரைசிங்கம்.

நேர்களே, நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் வந்துவிட்டது. நமது நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு SBS சவுத் ஏசியன் சேனலில் நீங்கள் நேரலையாக கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறும் தருணம். மீண்டும் புதன்கிழமை சந்திப்போம். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறும் நான் சரண்யா பாலகிருஷ்ணன்.

साला गर्दा उड़ा दिए। अरे गर्दा उड़ा दिए।